0: ஜியாங் ஓடுமா எவ்வளோ ஓயரா அட கொக்கர் ஒட்டு வந்துடுவோம் கேச்சேச்சா மறக்கா பரவாயில்ல.
1: Bad language coming up. Triple J.